0: தமிழகம் கேட்காம் தமிழ் கானங்கள்.
1: சித்திரம் சைவம், சங்கீதம் ஜி வி பிரகாஷ் குமார், ரஜன நிர்வகிச்சிருக்கிறது நா முத்துகுமார், ஆலாபனம் உத்தரா உன்னிகிருஷ்ணன்.